மதம பக்தங்க Leke tambula na voiture, leke na telephone si tele sel na mamboko, leke saladara na diase na bama, ake kontrole son